0: Hello,
1: Hello,
0: brother. Hello, brother Joseph.
1: yes, brother.
0: How are you, brother? So,
1: How are you?
0: Vandanamal. Yes, brother, I'm doing good. How are you?
1: You
0: Have
1: are
0: you seen
1: fine.
0: that?
1: Vandanamal to you. You too.
0: Yeah,
1: Wait,
0: Vandanamal.
1: wait, wait.
0: Vandanamal, brother. It's been a
1: Problem
0: long
1: is,
0: time. It's
1: listen.
0: been 2 weeks and I haven't spoke with you. So how is the gospel work there going, brother?
1: Very well, it's going, brother, as usual. The Zoom meeting and WhatsApp meeting, and now I am busy with the final correction of the gospel, my first issue magazine.
0: Oh,
1: It
0: wow.
1: should be given on Wednesday. Then by the end of this month, the magazine will come, and I will
0: Wow.
1: send all of you a copy of it.
0: Yeah, that's
1: As
0: all.
1: of course.
0: Yes, brother, that sounds amazing and really, really appreciate that the Lord's work which you're doing through the magazine and through the radio and through the Zoom and through the WhatsApp. God bless you, brother.
1: And in the first way, I put the lessons of our Ignite Radio lesson, which I preached long before, a year back.
0: Amen for that. Amen for that, brother. Really, really appreciate that. So you are doing a good work, brother Joseph, and really appreciate
1: Thank you, brother.
0: brother Joseph. We have our brothers and sisters out there in online with us. First and foremost, brother Thunder Kirk from Vancouver, Canada, is in the house, and Thunder Kirk has sent three hearts and mentioned greetings, brother Joseph, and mentioned how are you.
1: Thank you, brother, for your hearts and also for the greetings. Thank you very much for listening lesson even in the midnight of your side. Thank you very much. I pray for you. You please pray for my magazine ministry work especially.
0: Amen. Thank you so much, brother. And we have Sister TL from Seattle, Washington, US, in the house, and Sister TL is listening.
1: Thank you, Sister TL. Thank you for listening to lesson. I pray for you, and you also pray for me, especially for my works now.
0: Amen
1: Thank
0: for
1: you.
0: that. So, Brother Joseph, before we let you go, could you please give the outline for today's lesson?
1: Three celestial people meet Abraham in the Genesis chapter 22. We are continuing that lesson. Sarah laughed when she heard that she would bear a child through Abraham. For that, the one of the person which is believed that our Lord told her, "Why are you laughing? Is there anything impossible for God to do?" But he was afraid and shied and told, "I did not laugh." And especially these lessons have two particular lesson for us in this broadcast. At last, we will see that. Very nice lesson. You please listen all this.
0: Amen for that, and thank you so much, Brother Joseph. Really appreciate that. So let's take a quick commercial, and I'm gonna pass this mic to you.
1: Thank you, brother.
0: So, my dear greatest, my dear brothers and sisters, there's none other than our good friend and our good brother, Brother Joseph, R.S. Iyer from Diddigal, Tamil Nadu, India. So let's take a quick commercial, and we're gonna pass this mic to Brother Joseph. Don't go away. Stay tuned to Ignite Radio, where the true doctrine speaks.
2: வணக்கம். என் பேர் ஆலன் ஜாஷுவா. நான் இங்கே சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்த் சபையின் ஒரு அங்கத்தினர். நீங்கள் வான்கூவர் அல்லது அருகில் இருந்தால் உங்களை 15042 92nd Avenue-இல் இருக்கும் சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்துக்கு அன்போடு அழைக்கிறோம். எங்கள் தொலைபேசி எண் 604-588-6717. நன்றி.
3: Good morning, good afternoon, good day. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஐ எம் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், எ ப்ரீச்சர் அட் த சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் இன் அமளி நகர் அட் திண்டுக்கல் ஆஃப் தமிழ்நாடு அட் இந்தியா. நான் ஆசி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். இன் இஸ் 48th வீக் ஆஃப் பைபிள் ஸ்டடி அண்டர் ரூட்டட் இன் இஸ் வேர்ட் ப்ரோக்ராம், லெட் அஸ் கண்டினியூ எக்ஸாமின் அபவுட் த ஹிஸ்டரி ஆஃப் அவர் லார்ட் அண்ட் ஹிஸ் டூ ஏஞ்சல்ஸ் அப்பியர் டு அப்ரஹாம் இன் ஜெனசிஸ் 13-18 வெர்சஸ். இந்த 48th வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேறுன்றுதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில் கர்த்தரும் அவருடைய இரண்டு தூதர்களும் ஆப்ரஹாமுக்கு தரிசனமானதை பற்றிய வரலாற்றை தொடர்ந்து ஆராய்வோம். இன்றைய நாளுக்கான வேத வசன பகுதி ஆதியாகமம் 18:13-18 உள்ள வசனங்கள். The promise to Sarah. Let us read the verses first. சாராளுக்கு வாக்கு தத்தம். முதலில் நாம் 13-14 வசனங்களை வாசிப்போம். Verse 13. And the Lord said to Abraham, Why did Sarah laugh, saying, Shall I surely bear a child since I am old? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழமையாக இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். 14th வர்ஸ். இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்? அட் த அப்பாயிண்டட் டைம் ஐ வில் ரிட்டர்ன் டு யூ அக்கார்டிங் டு த டைம் ஆஃப் லைஃப் அண்ட் சாரா ஷெல் ஹாவ் எ சன். 14th வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஜெனசிஸ் 13-14 ரெக்கார்ட்ஸ் காட் தி லார்ட் கன்ஃபரண்டிங் சாரா வித் ஹர் சைலண்ட் அபவுட் வெதர் ஷி குட் பேர் எ சைல்ட் இன் ஹர் ஓல்ட் ஏஜ். ஆதியாம 18:13-14 வசனங்கள் சாராள் தனது முதிர் வயதில் பிள்ளையை பெற்றெடுக்க முடியுமா என்பது பற்றிய அவளுடைய மௌனமான சந்தேகத்தை கர்த்தர் எதிர்கொள்வதை பதிவு செய்கிறது. The question, Is anything too hard for the Lord? was a rebuke to Sarah's unbelief. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்ற கேள்வி சாராளின் அவநம்பிக்கைக்கு ஒரு கண்டனமாக அமைந்தது. God promised that Sarah would bear a son within a year. This demonstrates God's power over what humanly impossible. சாராள் ஒரு ஆண்டுக்குள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்று தேவன் வாக்குறுதி அளித்தார், கர்த்தர் வாக்குறுதி அளித்தார். மனிதனால் முடியாத காரியங்களின் மீது தேவனுடைய வல்லமையை இது எடுத்துக்காட்டுகிறது. Key details of Genesis 18:13-14. ஆதியாகமம் 18:13-14 முக்கிய விவரங்கள். Context. Following Abraham's feast for three heavenly guests, God reaffirms that Sarah will bear a son. Sarah is 90 years old and Abraham is 100 years old. So, she laughs to herself in disbelief. சூழல். மூன்று பரலோக விருந்தினர்களுக்கு ஆபிரகாம் விருந்து அளித்ததை தொடர்ந்து சாராள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்பதை கர்த்தர் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். சாராளுக்கு 90 வயதும் ஆபிரகாமுக்கு 100 வயதும் ஆனதால் அவள் அவநம்பிக்கையுடன் தனக்குள்ளேயே சிரித்துக் கொள்கிறார் சாராள். Confrontation. Why did Sarah laugh? Why did she ask that, will I give birth to a child at such an old age? The Lord asked Abraham. எதிர்கொள்ளுதல். சாராள் ஏன் சிரித்தாள்? இவ்வளவு வயதானவளாகிய நான் பிள்ளையை பெற்றெடுப்பேனோ என்று அவள் கேட்டது ஏன் என்று கர்த்தர் ஆபிரகாமிடம் கேட்டார். Promise and question. God declared, is anything too hard for the Lord? The Lord promised to return at the appointed time next year. He also confirmed that Sarah would have a son. வாக்குறுதியும் கேள்வியும். தேவன் அறிவித்தது. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அடுத்த ஆண்டு குறித்த நேரத்தில் திரும்புவதாக கர்த்தர் வாக்குறுதி அளித்தார். மேலும் சாராளுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். இம்பார்ட்டன்ஸ், டிவைன் பவர். திஸ் ரீஇன்ஃபோர்சஸ் தட் காட்ஸ் ப்ராமிசஸ் ஆர் நாட் பவுண்ட் பை நேச்சுரல் லாஸ், ஏஜ் ஆர் ஹியூமன் லிமிடேஷன்ஸ். முக்கியத்துவம், தெய்வீக வல்லமை. தேவனின் வாக்குறுதிகள் இயற்கை விதிகள், வயது அல்லது மனித வரம்புகளால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை என்பதை இது வலுப்படுத்துகிறது. கிரேஸ் அண்ட் ட்ரூத். காட் சா த டவுட் ஹிடன் இன் சாரா அண்ட் பிராட் இட் டு லைட். ஹி என்கரேஜ் ஃபெய்த் இன்ஸ்டெட் ஆஃப் டவுட். கிருபையும் சத்தியமும். தேவன் சாராளுக்குள் மறைந்திருந்த சந்தேகத்தை கவனித்து அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். ஐயருவுக்கு பதிலாக நம்பிக்கையை அவர் ஊக்குவித்தார். டைம்லினஸ். திஸ் கன்ஃபார்ம்ட் தட் காட்ஸ் டைமிங் வாஸ் ப்ரிசைஸ் அண்ட் தட் ஹி வுட் ஃபுல்ஃபில் ஹிஸ் ப்ராமிஸ் எக்ஸாக்ட்லி ஆஸ் ஹி இன்டெண்டட். திஸ் பாசேஜ் இஸ் a key moment in strengthening Abraham and Sarah's faith in God's promise of a son, Isaac. குறித்த நேரம். தேவனின் நேரம் துல்லியமானது என்பதையும் அவர் விரும்பியபடியே தமது வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார் என்பதையும் இது உறுதிப்படுத்திற்று. இந்த பகுதி ஈசாக்கு என்ற மகனை பற்றி தேவனுடைய வாக்குறுதியில் ஆபிரகாம் மற்றும் சாராளின் விசுவாசத்தை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான வேலையாகும். கீ டீடைல்ஸ் அண்ட் தீம்ஸ், முக்கிய விவரங்கள் மற்றும் ஆய்வு கருத்துக்கள். த கான்டெக்ஸ்ட் ஆஃப் லாப்டர். 90 இயர்ஸ் ஓல்ட் சாரா ஹியரிங் த ப்ராமிஸ் ஃப்ரம் இன்சைட் த டென்ட் லாஃப்ட் இன் டிஸ்பிலீஃப் அட் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் பிகமிங் எ மதர் இன் ஹர் ஓல்ட் ஏஜ். சிரிப்பின் சூழல். 90 வயதான சாராள் கூடாரத்திற்குள் இருந்து அந்த வாக்குறுதியை கேட்டு தனது முதிர் வயதில் தாயாக போகும் எண்ணத்தை நம்ப முடியாமல் சிரித்தாள். த டிவைன் க்வெஸ்சன், த லார்ட்ஸ் க்வெஸ்சன் இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட். திஸ் இஸ் சென்ட்ரல் தியாலஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் எபோவ் காட்ஸ் ஆம்னிபோட்டன்ஸ். தெய்வீக கேள்வி, கர்த்தருடைய கேள்வி. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இது எபிரேய மொழியில் ஹாய் பெலே மே யாவே என்று சொல்லப்படுகிறது. இது சர்வ வல்லமையை பற்றிய, தேவனுடைய சர்வ வல்லமையை பற்றிய ஒரு இறையியல் கூற்றாக விளங்குகிறது. கன்ஃபர்டிங் டவுட். காட் டிட் நாட் ஸ்பீக் டைரக்ட்லி டு சாரா but spoke to Abraham, gently confronting the hidden doubt she felt. சந்தேகத்தை எதிர்கொள்ளுதல். தேவன் சாராளிடம் நேரடியாக பேசாமல் ஆபிரகாமிடம் பேசி அவள் உணர்ந்திருந்த மறைவான சந்தேகத்தை மென்மையாக எதிர்கொண்டார். The appointed time. The Lord explicitly gave a time frame, affirming that certainty of the miracles by saying that he would return in a certain season or the same time next year. குறிக்கப்பட்ட நேரம். கர்த்தர் ஒரு உற்பவ காலத்தில் அல்லது அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் திரும்ப வருவதாக கூறி அற்புதத்தின் நிச்சயத்தன்மையை உறுதிப்படுத்தி ஒரு காலக்கெடுவை வெளிப்படையாக வழங்கினார். The transition from the doubt to the faith. Although this passage highlights Sarah's initial skepticism, this encounter marked the moment when her doubt began to turn faith. சந்தேகத்திலிருந்து விசுவாசத்துக்கு மாறுதல் சாராள். இந்த பகுதி சாராளின் ஆரம்ப கால ஐயுறவை எடுத்து காட்டினாலும் இந்த சந்திப்பு தான் அவளுடைய சந்தேகம் விசுவாசத்தை நோக்கி திரும்ப தொடங்கிய வேளையை குறித்தது. Cross reference. The fulfillment of this particular promise is recorded in Genesis 21, first two verses. Then Sarah conceived and bore a son. They named him Isaac, meaning laughs. இணை குறிப்பு. இந்த குறிப்பிட்ட வாக்குறுதியின் நிறைவேற்றம் ஆதியாகமம் 21:1-2 பதிவு செய்யப்பட்டுள்ளது. அங்கு சாராள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அந்த மகனுக்கு அவர்கள் ஈசாக்கு, அதாவது சிரிக்கிறான் என்று பெயரிட்டார்கள். கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சாரஸ் லாப்டர். சாராளின் சிரிப்பின் கலாச்சார முக்கியத்துவம். சாரஸ் லாப்டர் இன் ஜெனிசிஸ் 18:12 இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் மூமெண்ட். இட் ரெப்ரசன்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ஹியூமன் டவுட், ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் டிஸ்பிலீவ் தட் சாரா எக்ஸ்பீரியன்ஸ் வென் ஷி வாஸ் டோல்ட் தட் ஷி வுட் ஹவ் த சன் அட் த ஏஜ் ஆஃப் 90. ஆதியாகமம் 18:12 சாராளின் சிரிப்பு ஒரு மிகவும் சிக்கலான வேலையாகும். சாராள் தனக்கு 90 வயதில் ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்லப்பட்ட போது அவளுக்கு ஏற்பட்ட மனித ரீதியான சந்தேகம், சோர்வு மற்றும் அவநம்பிக்கை ஆகியவற்றின் கலவையை இது குறிக்கிறது. இட் இல்லஸ்ட்ரேட்ஸ் த டென்ஷன் ஆஃப் த டிவைன் ப்ராமிஸ் அகேன்ஸ்ட் பயாலஜிக்கல் இம்பாசிபிலிட்டி அண்ட் இட்ஸ் இவென்ச்சுவல் ட்ரயம்ப். த லாஃப்டர் சேஞ்ச் ஃப்ரம் ஏ பெசிமிஸ்டிக் டவுட் டு ஏ ஜாய்ஃபுல் மொமெண்ட். உயிரியல் ரீதியாக சாத்தியமில்லாத இந்த சம்பவம், இதற்கு எதிராக கொடுக்கப்பட்ட தெய்வீக வாக்குறுதியின் ஒரு பதற்றத்தையும் இறுதியில் அதன் வெற்றியையும் இது எடுத்து காட்டுகிறது. அந்த சிரிப்பு அவநம்பிக்கையான சந்தேகத்திலிருந்து மகிழ்ச்சியான நிறைவாக மாறிற்று. கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் கல்ச்சுரல் சிக்னிபிகன்ஸ். கலாச்சார முக்கியத்துவத்தின் முக்கிய அம்சங்கள். டிஸ்பிலீஃப் இன் ஹியூமன் இன்னபிலிட்டி. அட் 90 சாரா வாஸ் பாஸ் ஏஜ் ஆஃப் சைல்ட் பேரிங், ஸோ த ப்ராஃபசி சீம்ட் அப்சர்ட். இட் வாஸ் ஏ ரியலிஸ்டிக் ஹியூமன் திங் ஃபார் ஹர் டு லாஃப் ஹர் செல்ஃப் அபவுட் என் இம்பாசிபிள் சிச்சுவேஷன். மனித இயலாமையின் மீதான அவநம்பிக்கை. 90 வயதில் சாராள் குழந்தை பெறும் காலகட்டத்தை கடந்து விட்டதால் அந்த தீர்க்க தரிசனம் அபத்தமாக தோன்றியது. சாத்தியமற்ற ஒரு சூழ்நிலை பற்றி அவள் தனக்குத்தானே சிரித்தது ஒரு யதார்த்தமான மனித பண்பாகும். வியரி பாடி. சாரா ஸ்பெசிபிகலி ஆஸ்க்டு, கேன் ஐ ஹாவ் எ பிளஷர்? This pleasure in Hebrew word with sexual connotation meaning intimacy. Can I have a pleasure even after I am weary of my husband and my husband is old? This emphasizes the physical impossibility of conception. தான் சோர்ந்து போன பிறகும் தனது கணவர் வயதானவராக இருக்கும் போதும் தன்னால் இன்பம், இந்த எபிரேய மொழியில் இந்த இன்பம் என்ற சொல்லுக்கு பாலியல் அர்த்தங்களை கொண்ட நெருக்கத்தை குறிக்கும் ஒரு சொல்லாக இருக்கிறது. தன்னால் இன்பம் பெற முடியுமா என்று சாராள் குறிப்பாக கேள்வி எழுப்பினார். இது கருத்தரிப்பதில் உள்ள உடல் ரீதியான சாத்தியமற்ற கருத்தை வலியுறுத்துகிறது. கான்ட்ராஸ்ட் வித் ஆப்ரஹாம்ஸ் லாஃப்டர். வைல் ஆப்ரஹாம்ஸ் ஏர்லியர் லாஃப்டர் ஜெனிசிஸ் 17:17 இஸ் ஆஃபன் இன்டர்பிரட்டட் as joyful awe and wonder, Sarah's laughter is usually seen as mockery and doubt. This indicates a difference in their reactions to the same promise. ஆபிரகாமின் சிரிப்புடன் உள்ள வேறுபாடு. ஆபிரகாமின் முந்தைய சிரிப்பு, அதாவது ஆதியாகமம் 17:17 பெரும்பாலும் மகிழ்ச்சி நிறைந்த பிரமிப்பு அல்லது வியப்பாக விளக்கப்படும். அதே வேளையில் இங்கு சாராளின் சிரிப்பு பொதுவாக ஏளனம் அல்லது சந்தேகம் நிறைந்த சிரிப்பாகவே பார்க்கப்படுகிறது. இது ஒரே வாக்குறுதிக்கு அவர்கள் இருவரும் காட்டிய எதிர்வினைகளில் உள்ள வேறுபாட்டை குறிக்கிறது. டினையல் அண்ட் ஃபியர். When confronted by God, Sarah lied out of fear, saying, I did not laugh. This reflects a common human reaction when a weak, skeptical person is caught up in the divine. Marupum bayamum. Devanal edugullapatta podu Saral bayathin karanamaga naan sirikkavillai endru poi sonnal. இது சந்தேகம் மனப்பான்மையுடன் கூடிய பலவீனமான ஒரு வேளையில் தெய்வீகத்தால் பிடிபடும் போது ஏற்படும் ஒரு பொதுவான மனித எதிர்வினையை பிரதிபலிக்கிறது. ஜாய்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். த ஹையஸ்ட் கல்ச்சுரல் அண்ட் தியாலஜிக்கல் சிக்னிபிகேஷன் இஸ் தட் காட் ஃபுல்ஃபில்ஸ் ஹிஸ் ப்ராமிஸ் நாட் பனிஷிங் ஹர் ஃபார் ஹர் டவுன். மகிழ்ச்சியாக மாறுதல். இதன் மிக உயர்ந்த கலாச்சார மற்றும் இறையியல் முக்கியத்துவம் என்னவென்றால், தேவன் அவளுடைய சந்தேகத்திற்காக அவளை தண்டிக்காமல் தமது வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார். சாரா லேட்டர் named her son Isaac, which means he who laughs, declaring, God has made me laugh. அது ஆதியாம், it's in Genesis 21:6. சாராள் பின்னர் தன் மகனுக்கு சிரிக்கிறான் என்று பொருள்படும் ஈசாக்கு என பெயரிட்டு தேவன் என்னை சிரிக்க வைத்தார் என்று பிரகடனப்படுத்தினார். ஆதியாகமம் 21:6 நாம் பார்க்க போகின்ற முறை. In doing so, she transforms her mocking laughter into a joyful shared collective laughter. இதன் மூலம் அவள் தன்னுடைய ஏளனமான சிரிப்பை ஒரு மகிழ்ச்சியான அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் கூட்டு சிரிப்பாக மாற்றினார். சாரா'ஸ் ஸ்டோரி இஸ் சீன் ஆஸ் அ மெசேஜ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் ஓவர் கமிங் ஹியூமன் டவுட் அண்ட் ஆஸ் அ பைவட்டல் மூமெண்ட் இன் ஹிஸ்டரி வென் ஸ்கெப்டிசிசம் டர்ன்ஸ் டு ஹோப் அண்ட் செலிப்ரேஷன். சாராளின் வரலாறு மனித சந்தேகத்தை வென்றெடுக்கும் தேவனுடைய கிருபையின் செய்தியாகவும், ஐயரவு மனப்பான்மையானது நம்பிக்கையாகவும் கொண்டாட்டமாகவும் மாறும் வரலாற்றின் ஒரு முக்கிய வேளையாகவும் பார்க்கப்படுகிறது. Now let's come to the 15th and 16th verses. First let us read the verses. 15th. But Sarah denied it saying, I did not laugh, for she was afraid. And he said, No, but you did laugh. ஆப்ரஹாம் இன்டர்சீஸ் ஃபார் சோடம். சாராள் பயந்து தான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். தென் த மென் ரைஸ் ஃப்ரம் தேர் அண்ட் லுக்டு ஃபார்வர்ட் டு சோதம் அண்ட் ஆப்ரஹாம் வென்ட் வித் தம் டு சென்ட் தம் ஆன் த வே. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். ஜெனசிஸ் 18:15-16 டிஸ்கிரைப்ஸ் சாராஸ் ஃபியர்ஃபுல் டினையல் ஆஃப் ஹர் டவுட் அபவுட் த ப்ராமிஸ் ஆஃப் அ சன், காட்ஸ் ஜென்டில் கரெக்ஷன் ஆஃப் ஹர் அன்பிலீஃப் அண்ட் த டெபார்ச்சர் ஆஃப் த மெசஞ்சர் டுவர்ட்ஸ் சோதோம். ஆதியாகமம் 18:15-16 ஒரு மகன் பிறப்பான் என்ற வாக்குறுதியை குறித்த தனது ஐயரவை சாராள் பயத்துடன் மறுதளித்ததையும், அவருடைய அவிசுவாசத்தை தேவன் சாந்தமாக திருத்தியதையும், வந்த அந்த மூவரும் சோதோமை நோக்கி பிறப்பிட்டு சென்றதையும் இந்த வசன பகுதி விவரிக்கிறது. This episode highlights Sarah's human doubt against God's divine omniscience and omnipotence, setting the stage for destruction of Sodom. In the way, Devanudaiya Deiviga Sarva Gnanathirkum Sarva Vallamaikkum Ediraga Sarah Kondirundha Manitha Sandegathai Eduthukatti Sodomin Alivukku Kalam Amaikkirathu. Key details of Genesis 18:15-16. Sarah's denial. Sarah, who had laughed in her heart at the prospect of having a child in her old age, was afraid and perhaps ashamed and lied to God saying, I did not laugh. ஆதியாகமம் 18:15-16 முக்கிய விவரங்கள். முதலாவது சாராளின் மறுப்பு. முதுமையில் பிள்ளை பெறுவோம் என்ற எண்ணத்தில் மனதிற்குள் சிரித்து கொண்டதால் பயந்தும் அநேகமாக வெட்கப்பட்டும் இருந்த சாராள் கர்த்தரிடம் நான் சிரிக்கவில்லை என்று பொய் சொன்னாள். God's correction. The Lord acting as one of the three messengers directly confronted her lie with the truth. Yes, you did love. This shows God's deep knowledge of her heart and a refusal to overlook her unbelief. தேவனுடைய திருத்தம். வந்த மூன்று பேரில் ஒருவராக இருந்த கர்த்தர் அவளுடைய பொய்யை நேரடியாக உண்மையினால் எதிர்கொண்டார். ஆம், நீ சிரித்தாய். இது அவளுடைய இருதயத்தை பற்றி தேவனுக்குள் இருந்த ஆழ்ந்த அறிவையும் அவிசுவாசத்தை அவர் கண்டுகொள்ளாமல் விடுவதில்லை என்பதையும் காண்பிக்கிறது. கன்வர்ஷன். The visitors rose and leave. They looked forward towards Sodom. This marked a turning point from the promise of life to the coming judgment upon the cities of the plain. Water. வருகை தந்தவர்கள் புறப்பட்டு செல்ல எழுந்தார்கள். அவர்கள் சோதோமை நோக்கி பார்த்தார்கள். அது வாழ்வின் வாக்குறுதியிலிருந்து சமவெளி நகரங்களுக்கு வர இருக்கும் நியாய தீர்ப்பை நோக்கிய ஒரு திருப்பு முனையாக இருந்தது. Hospitality. Abraham walked with them as a traditional act of hospitality, showing them the way they should go. Virundumal. Abraham, அவர்கள் செல்ல வேண்டிய வழியை காட்டுவதற்காக விருந்தோமலின் ஒரு பாரம்பரிய செயலாக அவர்களுடன் நடந்தார். Contextual significance. Overcoming weakness. This passage shows that God still accomplishes His purpose through individuals like Sarah, who struggle in faith, but He also confronts their sin of unbelief. சூழல் முக்கியத்துவம். பலவீனத்தை எதிர்கொள்ளுதல். விசுவாசத்தில் போராடும் சாராளை போன்ற தனிநபர்கள் மூலமாக தேவன் இன்னும் தனது நோக்கங்களை நிறைவேற்றுகிறார் என்பதை இந்த பகுதி காட்டுகிறது. ஆனால் அவருடைய அவிசுவாச பாவத்தையும் எதிர்கொள்கிறார். டிவைன் ரெவலேஷன். தி ஸ்டோரி இஸ் ஏ டிவைன் ரெவலேஷன், ஏ விசிபிள் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட், இன் விச் த லார்ட் விசிட்டட் ஆப்ரஹாம் வித் டூ ஏஞ்சல்ஸ். தேவ வெளிப்பாடு. இந்த வரலாறு ஒரு தேவ வெளிப்பாடு ஆகும். தேவனுடைய ஒரு காணக்கூடிய வெளிப்பாடாக உள்ளது. இதில் கர்த்தர் இரண்டு தூதர்களுடன் ஆப்ரஹாமை சந்தித்தார். Text. Sarah was afraid and lied, saying, I did not laugh. But the Lord said, yes, you did laugh. இங்கே வசனம் பார்க்கும்போது சாராள் பயந்து நான் சிரிக்கவில்லை என்று பொய் சொன்னாள். ஆனால் கர்த்தர், ஆம், நீ சிரித்தாய் என்றார். Paradox. Sarah had laughed to herself because she had doubted that she would bear a son in her old age. When the Lord confronted her, she denied it out of fear and perhaps embarrassment. முரண்பாடு. சாராள் தன் முதுமையில் ஒரு மகனை பெற்றெடுக்க முடியும் என்ற விஷயத்தின் மீது தான் கொண்ட அவநம்பிக்கையால் தனக்குள்ளேயே சிரித்திருந்தார். கர்த்தர் அவளை எதிர்கொண்ட போது அவள் பயத்தினாலும் ஒருவேளை தர்ம சங்கடத்தினாலும் அதை மறுத்தாள். சிக்னிபிகன்ஸ். Divine omniscience. Although Sarah laughed to herself, the Lord knew her heart and action. This proves that nothing was hidden from him. Deiviga sarvanyanam. Sarah thanakkulle siritha podilum kathar avale ullathaiyum seyalgalaiyum arindirundar. Avaridam irundhu eduvum maraikkapadavillai endrai idu nirubikkiradhu. Reassurance through reproof. The Lord's firm response, yes, you did love, gently corrected her unbelief and reaffirmed that nothing was too hard for him. கண்டிப்பின் மூலம் மறு உறுதி அளித்தல். ஆம், நீ சிரித்தாய் என்ற கர்த்தரின் உறுதியான பதிலானது
4: அவருடைய அவநம்பிக்கையை மென்மையாக திருத்தவும் அவருக்கு எதுவும் கடினமானது அல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்தவும் உதவிற்று. டெபாசிட்டு சோதோம் டெக்ஸ்ட். When the men got up to leave, they looked towards Sodom. Abraham walked with them to show them the way. Sodom enokkiya purappadu. Vasanam enna solugirathu? Andha manithargal purappattu chella elundapodu avan Sodom enokki paathargal. Abraham avargal valiyai kaanvikka avarodu nadandhar. Action. The three guests, the Lord and the two angels, sat down to eat under the oaks of the plains of Mamre, and then they rose from their seats and looked toward Sodom. Sail, and the moonru virundinargalum, kattarum irandu thoodargalum, Mamre enum samavaliyin karvela marangalingil amarndu virundu undapin, and the idathil irundu ezhundhu Sodomai nokki சோதோமை நோக்கி தங்கள் பார்வையை செலுத்தினார்கள். ஆபிரஹாம்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. கண்டினியூங் த தீம் ஆஃப் டிவைன் ஹாஸ்பிட்டாலிட்டி கண்டினியூங் த தீம் ஆஃப் டிவைன் ஹாஸ்பிட்டாலிட்டி எஸ்டாப்ளிஷ் ஏர்லியர் இன் தி சேப்டர் ஆபிரஹாம் பர்சனலி லெட் ஹிஸ் கெஸ்ட் ஆன் த ஜர்னி. திஸ் வாஸ் எ காமன் கர்டசி கிவன் டு எ ஃப்ரெண்ட்லி கேதரிங் அட் த டைம். ஆபிரகாமின் உபசரிப்பு. இந்த அத்தியாயத்தில் முன்னரே நிறுவப்பட்ட தெய்வீக உபசரிப்பு என்ற ஆய்வு பொருளை தொடர்ந்து ஆபிரகாம் தனது விருந்தினர்கள் தங்கள் பயணத்தை தொடங்கிய போது அவர்களை தனிப்பட்ட முறையில் அழைத்துச் சென்றார். இது அக்காலத்தில் ஒரு நண்பர்கள் கூட்டத்திற்கு வழங்கப்படும் ஒரு பொதுவான மரியாதையாக இருந்தது. த சேஞ்ச் இன் த ஸ்டோரி. திஸ் வாஸ் மார்க்ஸ் ஏ மேஜர் ஷிஃப்ட் ஃப்ரம் த சீன் ஆஃப் பிளஸ்ஸிங் and promise, the birth of Isaac, to a scene of judgment and destruction, the fate of Sodom and Gomorrah. இவ்வரலாற்றில் ஏற்படும் மாற்றம். இந்த வசனம் ஆசீர்வாதம் மற்றும் வாக்குறுதியின் காட்சியிலிருந்து, அதாவது ஈசாக்கு பிறப்பு பற்றிய ஆசீர்வாதம் மற்றும் வாக்குறுதியின் காட்சியிலிருந்து, சோதோம் கோமோராவின் அழிவு என்ற நியாய தீர்ப்பு மற்றும் அழிவின் காட்சிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது. The last, next we come to the next in, next subsection of this chapter, Genesis 18:17-19. In this we are going to see only the 17 and 18 verse this week. அடுத்ததாக நாம் இந்த அத்தியாயத்தின் மூன்றாவது உட்பிரிவுக்கு வருகிறோம். இதில் 17 முதல் 19 வசனங்கள் அடங்கியிருக்கின்றன. அதில் 17-18 ஆகிய வசனங்களை மட்டும் இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகின்றோம். Let's read the verses first. And the Lord said, Shall I hide from Abraham what I am doing? Since Abraham shall surely become a great and mighty nation, and all the nations of the earth shall be blessed in him. வசனங்களை முதலாவது வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி மக்களினம் ஆவதனாலும், அவனுக்குள் பூமியில் உள்ள சகல மக்களினங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும், நான் செய்ய போகிறதை

ஆபிரகாமன் மறைப்பதா என்று கேள்வி எழுப்பினார். God chose not to hide his plans from him because Adam was going to become a great nation and a source of blessing to the world. ஆபிரகாம் ஒரு பெரிய தேசமாகவும் உலகத்திற்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாகவும் மாறவிருப்பதால் தேவன் தமது திட்டங்களை அவரிடமிருந்து மறைக்க வேண்டாம் என்று தீர்மானித்தார். This moment highlights the close covenant relationship between God and Abraham. இந்த வேளையானது தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையிலான நெருக்கமான உடன்படிக்கை உறவை எடுத்துக்காட்டுகிறது. It also demonstrates that God deliberately reveals his work to his servants. மேலும் தேவன் தமது செயல்களை தமது ஊழியக்காரருக்கு வேண்டுமென்றே வெளிப்படுத்துகிறார் என்பதையும் இது நிரூபிக்கிறது. Key details about and context. The divine question, will I hide from Abraham what I am about to do? He asked. This question highlights the close relationship between God and Abraham. முக்கிய விவரங்கள் மற்றும் சூழல். தெய்வீக கேள்வி. கர்த்தர், நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று கேட்டார். இந்த கேள்வி தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையிலான நெருக்கமான கூட்டாண்மையை எடுத்துக்காட்டுகிறது. பர்பஸ் ஆஃப் த ரெவலேஷன். God revealed his plan to Abraham because Abraham had been chosen to become a great and powerful nation. வெளிப்பாட்டின் நோக்கம். ஆபிரகாம் ஒரு பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த தேசமாக மாற தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு தேவன் தமது திட்டங்களை வெளிப்படுத்தினார். Covenant promise. Like other moments in Genesis 18, this one reiterates the promise that through Abraham all families of the earth would be blessed. உடன்படிக்கையின் வாக்குறுதி. ஆதியாகமம் 18 உள்ள மற்ற வேளைகளைப் போலவே இந்த வேளையிலும் ஆபிரகாமின் மூலம் பூமியில் எல்லா மக்கள் இனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குறுதி மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. ஜட்ஜ்மெண்ட் கான்டெக்ஸ்ட். திஸ் கான்வர்சேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஷார்ட்லி பிஃபோர் த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சோதோம் அண்ட் கொமோரா. திஸ் அலவ்ஸ் ஆபிரகாம் டு இன்டர்செட் ஃபார் த சிட்டி அண்ட் இன் பர்டிகுலர் ஃபார் திஸ் ஹிஸ் நெஃப்யூ லோட். நியாய தீர்ப்பின் சூழல். சோதோம் மற்றும் கொமோராவின் அழிவுக்கு சற்று முன் நடந்த இந்த உரையாடல் ஆபிரகாம் அந்த நகரத்திற்காகவும் குறிப்பாக தனது மருமகனான லோத்துக்காகவும் பரிந்து பேச அனுமதிக்கிறது. ஃபெலோஷிப் வித் காட். திஸ் பேசேஜ் ரிவீல்ஸ் தட் காட்ஸ் ஜட்மெண்ட் இஸ் நாட் ஆர்பிட்ரரி பட் ரெதர் எ ரைச்சியஸ் ரெஸ்பான்ஸ் டு சின். தேவனுடனான கூட்டுறவு. தேவனின் நியாய தீர்ப்பு தன்னிச்சையானதல்ல, மாறாக அது பாவத்திற்கான ஒரு நீதியான பதில் என்பதை இந்த பகுதி வெளிப்படுத்துகிறது. மேலும் furthermore, the Lord chose to communicate his purpose for acting Abraham. மேலும் கர்த்தர் தாம் செயல்படுவதற்கான தமது நோக்கத்தை ஆபிரகாமுக்கு தெரிவிக்க தீர்மானித்தார். This passage sets the stage for Abraham's conversation with the Lord in the following verses, that means 19 to 33, regarding the destruction of that city. இந்த பகுதி நகரத்தின் அழிவு குறித்து பின்வரும் வசனங்களில், அதாவது 19-33 உரையில் வசனங்களில் ஆபிரகாம் கர்த்தருடன் நடத்தும் உரையாடலுக்கு களம் அமைக்கிறது. கீ டீடைல்ஸ் அண்ட் கான்டெக்ஸ்ட். இதனுடைய முக்கிய விவரங்கள் மற்றும் சந்தர்ப்ப சூழல். டிவைன் டைலமா. The Lord asked a rhetorical question that tested whether to keep his plan secret or share it with Abraham. This highlighted the close friend-like relationship between God and Abraham. முக்கிய விவரங்கள். தெய்வீகத்திற்கு ஒரு இக்கட்டான நிலை. கர்த்தர் தமது திட்டத்தை ரகசியமாக வைப்பதா அல்லது ஆபிரகாமுடன் பகிர்ந்து கொள்வதா என்று சீர்தூக்கி பார்க்கும் ஒரு சொல்லலங்கார கேள்வியை கேட்டார். இது தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையிலான நெருக்கமான நண்பனை போன்ற உறவை எடுத்துக்காட்டியது. Reasons for revelation. The Lord decided to reveal his plan because of Abraham's significant future role.
He had already promised that Abraham would become a great nation and that all nations would be blessed through him. வெளிப்படுத்துவதற்கான காரணம் ஆபிரகாமின் குறிப்பிடத்தக்க எதிர்கால பங்கின் காரணமாக கர்த்தர் தமது திட்டத்தை வெளிப்படுத்த தீர்மானித்தார். ஆபிரகாம் ஒரு பெரிய தேசமாக மாறுவார் என்றும் அவர் மூலமாக எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் அவர் ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருந்தார். Parental responsibility. Verse 19 explains that God's purpose in choosing Abraham was to lead his children and household to keep the Lord's way by doing what was right and just. பெற்றோரின் பொறுப்பு, இது அடுத்த வாரம் விரிவாக படிக்க போகிறோம். வசனம் 19, தேவன் ஆபிரகாமை தேர்ந்து தன் நோக்கம் அவர் தன் பிள்ளைகளையும் வீட்டாரையும் சரியானதையும் நீதியானதையும் செய்வதன் மூலம் கர்த்தருடைய வழியை கடைபிடித்து வழிநடத்த வேண்டும் என்பதை விளக்குகிறது. This we will see in the next week very detail. Immediate effect. This revelation leads directly to Abraham's famous suggestion where he bargains with God to spare Sodom even if 10 righteous people are found there. உடனடி விளைவு. இந்த வெளிப்பாடு ஆபிரகாமின் புகழ்பெற்ற பரிந்துரைக்கு நேரடியாக வழிவகுக்கிறது. Reference and meanings. Amos 3:7. The prophet Amos tell like this. Surely the Lord God does nothing unless he reveals his secret to his servants the prophets. இணை குறிப்புகள் எங்கே இருக்கிறது என்றால் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3 7 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் இந்த கூற்று இந்த வசனத்துடன் அடிக்கடி இணைக்கப்படுகிறது. Friendship with God. These verses often cited to explain Abraham as a friend of God. தேவனுடனான நட்புறவு. ஆபிரகாமை தேவனுடைய நண்பர் என்று விளக்குவதற்கு இந்த வசனம் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுகின்றது. This idea is further supported by our Lord Jesus Christ in John 15:15. When he shared his father's plan with his disciples. இந்த கருத்தை பின்னர் இயேசு யோவான் 15:15 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் திட்டங்களை சீடனுடன் பகிர்ந்து கொள்ளும் போது கூறியதில் நிறைவேறுகிறது. Let's read John 15:15. No longer do I call you servants, for the servant does not know what his master doing. I have called you friends, because all things I have heard from my father, I have made known to you. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லையே. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று விளக்கப்படுத்தினார். Practical lessons we can learn from Genesis 13-18 verses. ஆதியாகமம் 13-18 வரை உள்ள வசனங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் நடைமுறை பாடங்கள். Genesis 18:13-18 teaches that nothing is impossible for God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று ஆதியாகமம் 13-18 வசனங்களில் நமக்கு போதிக்கின்றன. It demonstrates God's omniscience, omnipotence and faithfulness to his promise despite human doubt. மனிதனின் சந்தேகத்தையும், அதாவது சாராளின் சிரிப்பு, மனிதனின் சந்தேகத்தையும் மீறி தேவனுடைய சர்வ ஞானத்தையும் சர்வ வல்லமையையும் அவர் தமது வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ளவர் என்பதையும் எடுத்துக்காட்டுகிற வசனமாய் இது இருக்கிறது. It emphasizes the responsibility to teach the God ways to the next generation and encourage boldness in intercessory prayer. தேவனுடைய வழிகளை போதிக்க வேண்டிய பொறுப்பை இது வலியுறுத்துகிறது மற்றும் பரிந்துரை ஜெபத்தில் தைரியத்தை ஊக்குவிக்கிறது. Very important two lessons we learn from this part are follows. இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டு முக்கியமான நடைமுறை பாடங்கள் இங்கே தரப்படுகிறது. 1. God's power overcomes impossible situation. 1st பாடம்,
தேவனுடைய வல்லமையானது முடியாத சூழ்நிலையை கூட வெல்லுகிறது. When Sarah laughed at the promise of child at 90 years old, God asked, "Is anything too hard for the Lord?" This teaches that God's promises are not limited by human logic or worldly impossibilities. 90 வயதில் ஒரு பிள்ளை பிறக்கும் என்ற வாக்குத்தத்தத்தை கேட்டு சாராள் சிரித்த போது, தேவன் கர்த்தரால் கூடாதது எதுவும் உண்டோ என்று கேட்டார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மனிதனின் தர்க்கத்தாலோ அல்லது உலகில் ரீதியான சாத்தியமின்மையினாலோ கட்டுப்படுத்தப்படுவதில்லை என்பதை இது போதிக்கிறது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் இஸ், நத்திங் இஸ் ஹிடன் ஃப்ரம் காட். இரண்டாவது முக்கியமான பாடம் வந்து, தேவனிடமிருந்து ஒன்றையும் மறைக்க முடியாது. Even though Sarah was inside the tent, the Lord knew that she was laughing. சாராள் கூடாரத்துக்குள் இருந்த போதிலும் அவள் சிரித்ததை கர்த்தர் அறிந்திருந்தார். This demonstrates his omniscience. It calls us to live honest, transparent life, knowing that God sees our innermost thoughts and hidden struggles. இது அவருடைய சர்வ ஞானத்தை காட்டுகிறது. தேவன் நமது உள் எண்ணங்களையும் மறைக்கப்பட்ட போராட்டங்களையும் காண்கிறார் என்பதை அறிந்து நேர்மையான வெளிப்பாடான வாழ்க்கையை வாழ இது அழைக்கிறது. அவருடைய வித் திஸ் வி கன்க்ளூட் திஸ் வீக்ஸ் பைபிள் ஸ்டடி ஆன் த டாபிக் ஆஃப் ரூட்டட் இன் இஸ் வேர்ட். அவருடைய வசனத்தில் வேறுன்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். நெக்ஸ்ட் வீக் த லார்ட்ஸ் வில்லிங், ஆன் த சேம் டே சேம் வீக் வி வில் எக்ஸாமின் த சப்சிக்வெண்ட் வெர்சஸ் ஆஃப் ஜெனசிஸ் 18. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இதே நாளில் ஆதியாகமம் 18 அத்தியாயத்தின் அடுத்து ஒரு வசனங்களை ஆராய்வோம். மை ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு அவர் டியர் பிரதர் தண்டர்கித் அண்ட் ஹிஸ் டீம் ஃபார் ஹிஸ் எக்ஸலண்ட் ஒர்க் இன் பிராட்காஸ்டிங் திஸ் ஸ்டடி த்ரூ இக்னைட் ரேடியோ. இக்னைட் வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர்கித் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. மை சின்சியர் தேங்க்ஸ் டு டியர் பிரதர் டேவிட், Brother Jack Williams and Sister Deepthi Williams for the excellent work in broadcasting this program in India. In the vanuli olibarai India vil miga sirappaga seidhu varum anbana savar David matrum savar Jack Williams matrum savar Deepthi Williams aagiyirukke en manamanda nandri. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listen to this broadcast from beginning to end. In the olibarai thodakkam mudhal niraivu varai gavanithu ketta அன்புமிக்க சகோதர சகோதரர் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். குட் பை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வணக்கம் சகோதரர்களே சகோதரிகளே. That was a wonderful lesson delivered from Brother Joseph Saraj, and thank you so much, Brother. Really appreciate the your wonderful lesson, and God bless you, and God give you strength and wisdom. So coming up, we have our good friend and our good brother, Brother David Murugan from Tamil Nadu, India, is in the house, and in 5 minutes we're gonna pass this mic to Brother David Murugan. So let's go into the comments. Let's take a commercial and we'll go.

கிறிஸ்துக்குள் பிரியமான தேவப்பிரியர் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை செலுத்தி வச்சுக்கிறேன். அருமையான ரெகுலேட் ரேடியோ எஃப்எம் மூலமாக உங்களை யாவரும் சந்திப்பதிலே தேவன் நாள் மகிமை உண்டாவதாக விசேஷமாக இந்த சனிக்கிழமை தேவனுடைய வார்த்தைகளை தமிழில் கேட்கக்கூடிய அநேக பிள்ளைகளை மீண்டுமாக தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். விசேஷமாக ரெகுலேட் ரேடியோவானது உலகமெங்கும் அநேக மக்களுக்கு கடன் சொல்ல முடியாத எஃப்எம் இந்த ரேடியோவானது பேஸ்புக் மூலமாகவும் மற்றமாக இணையதளத்தின் மூலமாகவும் மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதற்கு உறுதியாக இருக்கின்ற கிராக் பிரதருக்காகவும் மற்றும் பால் பிரதருக்காகவும் மற்றமாக இந்தியாவைச் சேர்ந்த அருமையான வில்லியம்ஸ் பிரதர், டேவிட் பிரதர், இன்னுமாக அநேக சகோதரர்கள் இடம்பெற்றிருப்பதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக அநேக நாடுகளிலே சகோதரிகள் யாவரும் உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிலிப்பியன்ஸ் மற்றமாக கனடா மற்றமாக கொலம்பஸ் இன்னும் லண்டன் இப்படி அநேக நாடுகளிலே தேவடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இயேசுமத்தில் வாழ்த்துகிறேன். அன்பான தேவடைய பிள்ளைகளே, இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் நம் வெவ்வேறு நாடுகளிலே வெவ்வேறு இனங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வெவ்வேறு மொழிகளை பேசிக் கொண்டிருந்தாலும் நாம் இதை பார்க்கின்றோம். ஆதியாகமத்திலே 11 அதிகாரத்திலே வாசிக்கின்றோம், மக்கள் எல்லாரும் ஒரே பாசை பேசிக்கொண்டு ஒரு இடத்துல இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்ப அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், மக்கள் எங்கும் சிதறி போகாத படிக்கு ஒரே இடத்துல இருக்கிறார்கள். ஆனா தேவன் திட்டம் என்ன சொன்னால், ஆதாமியும் ஏவாளையும் பார்த்து நான் உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்கள் மூலமாக பூமியெங்கு மக்களை என்ன செய்யணும், அங்கே ஜாதிகளாக மக்கள் அங்கே சிதறி இருப்பார்கள் என்று சொல்லி, உலகம் முழுவதும் மக்கள் இருப்பார் என்று சொல்லி தேவன் விவாதித்து இருக்கார். ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள், ஒரே இடத்துல குடிக்கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் இவர்கள் பாபிலோன் கோபுரத்தை கட்டும்போது, அது வானத்துக்கு எட்டப்பட்ட அளவு கட்டும்போது, அவர்கள் தேவனுடைய நாமத்தை அங்கே மேன்மையாக எண்ணாத படிக்கு தன்னுடைய வாழ்க்கை மேன்மையாக நின்றார்கள். உடனே தேவன் என்ன செய்தார், அன்றே அவர்கள் தேவனானவர் அந்த பாசுகளை தாறுமாறாக்கினார். ஆகையாவது இந்த தமிழ் மொழி, ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இப்படி அநேக மொழிகள் என்ன செய்கிறோம், வெவ்வேறு நாடுகளிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மக்களானவர்கள் எப்படி ஒரு நாடு உருவாகுதுன்னு சொன்னா, மொழியின் அடிப்படை வைத்துதான் நாடு உருவாகிறது. அவர்கள் பேசக்கூடிய மொழிகளை வைத்துதான், அப்ப ஒரு இடத்துல பேசக்கூடிய மொழிகளோட ஒன்று சேர்ந்தது அவங்க ஒரு நாடாகவோ ஒரு மாநிலமாகவோ ஒரு வீதியாகவோ ஒரு அங்கமாகவோ என்ன செய்தார்கள், அங்கே சிதறி போவதை இங்கே பார்க்கின்றோம். ஆகிய நான் தேவடுகளே, இப்படி சிதறி போன ஜனங்களை யாவரையும் அவர்களுடைய மேன்மை நிமித்தமாக தேவன் சிதறிப்ப வைத்தார். ஆனால் அவர்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை நம்ம இழந்து விட்டோம் அல்லவா. மீண்டும் தேவனை செய்கிறார், அந்த மொழியை அந்த பாசைகளையும் அந்த பிரிஞ்சு போன ஜனங்கள் எல்லாரையும் அவரவர் இடங்களில் இருக்க வைத்துக் கொண்டு அவருடைய ஆத்மாக்களையும் அவருடைய சிந்தனைகளையும் ஒருநிலைப்படுத்த நினைத்தார். நீங்க வெவ்வேறு பாசை பேசினாலும் பரவாயில்லை, வேறு நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, பல இனங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உலகமெங்கும் இருக்கிற எல்லாருமே ஒரே சிந்தையாக ஒரே எண்ணமாக இருக்க வேண்டும், பாவமில்லாத எண்ணமாக வாழ வேண்டும், எல்லா ஆத்து மக்களும் அங்கே ஒரே இடத்துக்கு பல்லவத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி தேவன் என்ன செய்தார், தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பினார். அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உலகமெங்கும் இருக்கின்ற விசேஷமா எல்லா பாஷைகளையும் மொழிகளையும் பேசக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் அந்த இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம் அல்லவா, அந்த ஆத்து மக்களை காப்பாற்றுவதற்காக என்ன செய்திருக்கிறார், அங்கே தன் ஜீவனையே அர்ப்பணித்தார். இந்த செய்தியானது, இந்த நற்செய்தியானது, சிலுவின் பாடு, இந்த சிலுவின் உபதேசமானது எல்லா மொழிகளுக்குமே கடந்து செல்லும் போது எல்லா ஜனங்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு இப்பொழுது நாம் என்ன செய்கிற முடிவு சொன்னால், இயேசு கிறிஸ்து உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு நம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு நம்ம எல்லாரும் ஒரே சிந்தி இருப்பதற்கு தேவனானவர் என்ன செய்யணும் சொன்னால், எப்படி நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு அர்ப்பணித்து கொடுத்தாரோ அதே போல நம்ம எல்லாரும் ஒரே எண்ணமாக இருப்பதற்கு அவரை கொண்டு ஒரு சபையை உருவாக்கினார். அதாவது ஒன்லி சர்ச் என்று பார்க்கின்றோம், ஒன் சர்ச், ஒரே சபையை உருவாக்கினார் பார்க்கிறோம். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு ஆசிரியர் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை ஜாக்கிரதையாக சிந்தித்து பாருங்கள் சொல்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று மத்தேயு 16:18 வாசிக்கின்றோம். அகில அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அந்த ஒரே எண்ணங்களாக நாம் ஒரே உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டம், அதுக்காக ஆண்டவர் இயேசு ஒப்புக் கொடுத்தார். அந்த ஒரே உபதேசம் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்து நமக்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் தந்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய மாச சிந்தனையும் சாத்தோட எதிர்பார்ப்புகள் பார்க்கும்போது சபையை ஒருநிலைப்படுத்தாத படிக்கு கிறிஸ்துக்குள் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, ஆனா வெவ்வேறு உபதேசத்தில் வாழ்ந்து கொள்ளுங்கள், வெவ்வேறு சபையுடைய பேரை வைத்துக் கொண்டு நீ வாழ்ந்து கொள்ளுங்கள், எல்லாரும் இயேசுத்தானே வணங்குறீங்க, எல்லாரும் இயேசுவின் உபதேசத்தை கை கொடுறீங்க, எல்லாம் ஒரே விபத்தில் படிக்க போறீங்க, ஆனா எங்க இஷ்டத்தை என்ன செஞ்சுக்கோங்க, சபையுடைய பேரை வச்சுக்கோங்க, சபையோடைய சூழ்நிலை வச்சுக்கோங்க, அதுலயே கூட ஒன்று சேர முடியாத படிக்கு உபதேசத்தை அங்க பிரித்து
அந்த உபதேசத்துடைய மேன்மையை புரிந்து கொள்ளாமல் மக்கள் பிரிந்து வாழ்வதை பார்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக கூட ஜனங்கள் ஒரு அன்பின் நிறுத்தமாக கொண்டாடுகின்றார்கள். ஆனா கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு வேத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அந்த சிந்தையை வேதாந்தத்தின் அடிப்படையிலே வேத வசனத்தின் அடிப்படையிலே சிந்திக்காதபடிக்கு இது சாத்தானுடைய தந்திரங்கள் என கொடுக்கும் போது உபதேசங்கள் பிரிந்து போகக்கூட சூழல் வரும்போது அவர் என்ன செய்வார்கள், அங்கு ஒன்றும் அன்போடு இல்லாத படி பண்றாரு. உதாரணத்துக்கு ஒரு உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டு ஃபேமிலி பக்கத்து வீட்டு ஃபேமிலி ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கல, ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு பேருமே வந்து அன்பா ஒற்றுமையா இருக்கிறாங்க. போறவங்க சண்டை போடாம எதிர்ந்தாலும் விட்டு கொடுத்து ஒரே அன்போடு பாசத்தோடு எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா ஆனா சொந்தக்காரர் கிடையாது, அன்பா இருக்கிறாங்க, பக்கத்து இருக்கிறாங்க, எல்லாரும் அன்பா இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு உபதேசம் போது இயேசு கிறிஸ்துவை பற்றி உபதேசம் போகிறது. இவர்கள் இருவரும் இயேசு கிறிஸ்து உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்தாருன்னா அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ரெண்டு ஊழியர் ரெண்டு விதமான ஊழியர்கள் போய்கிறார்கள். கிறிஸ்துவர்கள் தான் அப்படி ரெண்டு விதமான ஊழியர்கள் போகும்போது அங்க ஒவ்வொரு வீட்டுக்காரரும் வந்து ஏத்துக்கிறாங்க. சரி உங்களுக்கு கிறிஸ்துவ தானே, நீ என்ன செய்ய அந்த ஊழியர் ஏத்துக்கோ நான் அந்த ஊழியர் ஏத்துக்கோன்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு அந்த ஊழியர் என்ன செய்யறாங்க, உபதேசத்தை போதிக்கிறாங்க. போதிக்கும் போது சரிந்து சொல்ல சொல்ல சொல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஊழிக்காரோட உபதேசத்து நிமித்தம் ரெண்டு பேத்துக்குள்ள கருத்து வேறுபாடு வருது. அந்த பக்கத்துக்கு உபதேசத்து கருத்து வேறுபாடு வருது. அப்ப என்ன பண்றாங்க, ஊழிக்காரோடைய உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க, அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு போகுது. வெவ்வேறு சபைக்கு போக ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேரும் வெவ்வேறு சபைக்கு போறாங்க. போயிட்டு இருக்கும் போது உபதேச அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகும்போது கடைசியில சண்டை போட்டு நீ கள்ளபதேசக்கார நீ கள்ளபதேசக்கார அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கள்ளபதேசம் சொல்லிக்கிட்டு கடைசியில அவங்களுக்குள்ள அன்பு விட்டு போய் இப்ப ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, பேசாம எது நடந்தாலும் நான் உங்களுக்கு போக மாட்டேன், நீ எனக்கு வராத, நீ கள்ளபதேசக்கார நான் கள்ளபதேசக்கார அப்படின்ட்டு அங்க பிரிஞ்சு போகிறார்கள். பிரிஞ்சு போய் கடைசியில ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, ஒரு அன்பு இல்லாம போயிடுறாங்க. எனக்கு கேட்டா நாங்க இயேசுதான் ஏத்துக்கிட்டோம் சொல்லி இதை இயேசு கிறிஸ்துவன விரும்புகிறாரா, இயேசு கிறிஸ்துவன எதிர்த்துதான் உபதேசம் சொன்ன வந்தாரா, இயேசு கிறிஸ்துவன எதிர்த்துதான் பேசினாரா, அவர் எதுக்குதான் பூமிக்கு வந்தாரா? அவர்கள் பிரியமானவர்களே, அந்த உபதேசத்தின் நிமித்தமாக அவர்கள் பிரிந்து போகிறார்கள். அவர்கள் அது அன்பு இல்லாமல் போய் அது பேசாம அவங்க என்ன செய்யலாம், ஏத்துக்காமையே இருந்திருக்கலாம். அவங்க இயேசு பற்றி அறியாம இருந்திருந்தா கூட அவங்க ரெண்டு ஒன்னாவே அன்பாகவே இருந்திருப்பாங்க, சந்தோஷமும் வாழ்ந்துருப்பாங்க. சோ இது தேவனுக்கு பிரியமானதா, அவர் இதை விரும்புகிறாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா இந்த திங்கிங்கோட எல்லாரும் சபையில ஒவ்வொரு சபையார்கள் எங்க பிரிவு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் உட்காந்து யோசிச்சாவே ஆட்டோமேட்டிக்கா சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க, வேத படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் ஒரே கண்ணோட்டத்துல வருவாங்க. எங்க வருவாங்க, மத்தேயு அங்கே நான் பார்க்கின்ற மட்டவா மத்தே 16 அதிகாரம் 18 வசனத்துல வந்து நிப்பாங்க. அங்க வந்து நிக்கும் என்ன சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த பேதுரு சொன்ன வார்த்தையை இயேசுக்கு சொன்ன வார்த்தையை அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். இந்த கல்வி என் சபையை கட்டுது, என் சபை என்பது ஒரே சபைதான் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும்போது எல்லாரும் ஒரே அன்போடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை கட்டுவதாக அதாவது சபை என்று ஒரு உரிமையில் சொல்வதை கவனிங்கள். கீழ்கான வசன பகுதியில் ஒரே ஒரு சரீரம் தான் உண்டு, என்பது அந்த சரீர சபை என்பது கற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கான உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கை கலைக்கப்பட்டது போல ஒரே சரீரம் ஒரே ஆவியும் உண்டு. இவ்வளவு 4வது பார்க்கவேனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவைகள் இருந்தும் எல்லா அவைகளுக்கும் ஒரே தொழில் இல்லாதது போல அநேகராக நாம் கிறிஸ்துக்குள் ஒரே சரீரமாக ஒருவருக்கொருவர் அவயமாய் இருக்கிறோம். ரோமர் 12:4-5 பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாவற்றையும் மனிதர்கள் பூமியில் இருக்கின்ற எல்லாவற்றையும் யாருடைய பாதங்களுக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க, சரீரமான சபைகளுக்கு என்று சொல்லப்படவில்லை, சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றுக்கும் மேலா தலையாக தந்தார் என்று எபேசியர் 1:22-23 வாசிக்கின்றோம். ஆகினால அன்பான தேவனுடையவர்களே, அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். வேத வாக்கியம் தெளிவாக நமக்கு போதிக்கின்றது. தேவனுடைய வார்த்தையை நம்ம இன்னும் ஆழமாக தியானிக்கும் போது மிக சிறப்பாக தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்த வாஞ்சியாக இருக்கின்றார். பாருங்கள், இதே வார்த்தையை நாம் இங்கே வேதாமத்தை கொண்டு நாம் வாசிக்கும் போது வேதாமத்திலே நம்ம இதை குறித்து பார்க்கும் போது கவுனிங்கள்,
ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ரோமர் ரோமர் சாப்டர் 12 வெர்ஷன் 4-5 ஃபார் ஆஸ் வி ஹேவ் மெனி மெம்பர்ஸ் இன் ஒன் பாடி பட் ஆல் தி மெம்பர்ஸ் டு நாட் ஹேவ் தி சேம் ஃபவுண்டேஷன் ஸோ வி பிகின் மெனி ஆர் ஒன் பாடி இன் கிரைஸ்ட் அண்ட் இண்டிவிஜுவல்லி மெம்பர்ஸ் ஆஃப் ஒன் அனதர் ஸோ அன்பான தேவ பிள்ளைகளே ஒன் பாடி என்று நமக்கு தெளிவாக நம்ம ஆங்கிலத்திலே படிக்கிற ஒரே சரீரம் என்று சொல்லி பாருங்க. இதைத்தான் நம்ம எபேசியர் எபேசியன்ஸ் சாப்டர் 1 வெர்ஷன் 22-23 அண்ட் ஹி வெட் ஆல் திங்ஸ் அண்டர் ஹீஸ் and have him to be head over all things to the church, which is his body, the fullness of him who fills all in all. All in all, எல்லாமே ஒரு கீழாக நாம் இருந்து பார்க்கின்றோம். பாருங்கள், அவரே சபையார் சரீரத்துக்கு தலையானார். எல்லாவற்றிலும் முதலவளா இருக்கும்படி அவரே ஆதியும் மருத்துவரும் எழுந்த முதல் பெருமானவர். புலசியர் புலசியர் சாப்டர் 1 வெர்ஷன் 80 அண்ட் ஹி இஸ் தி ஹெட் ஆஃப் தி பாடி தி சர்ச் ஹூ இஸ் தி பிகினிங் தி ஃபர்ஸ்ட் Torn from the dead, that in all things he many may have the preeminence. நமக்கு முதன்மையா இருக்கிறார், எல்லாவற்றையும் முதல்வா இருக்கும்படி பிரேமினிஸ்டர் நமக்கு இருக்கிறார பார்க்கின்றோம். அகிலன்பன் தேவட பிள்ளைகளே, நாம் இன்னும் சற்று ஆழமாக பார்க்கும்போது இங்கே நிலையே பாருங்கள். வசனங்கள் இடம்பெற்றுள்ள பொதிகள் என்பது இதே நீங்கள் யோவன் 15:14 பார்க்கும்போது எண்ணில் நிறுத்திருங்கள் நானும் உங்களில் நிறுத்திருப்பேனே என்று சொல்கிறார். எண்ணில் நிறுத்திருங்கள் என்று சொன்னால் பாருங்கள், எண்ணில் நிறுத்திருங்க நானும் உங்களில் நிறுத்திருப்பேன். கொடியானது திராட்சரிகளில் நிறுத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் எண்ணில் நிறுத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னே நிலைத்திராவிட்டால் வெளியே எரிவுண்டு கொடிகளைப் போல அவன் எரிவுண்டு உணர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியாலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம் என்று யோவன் 15:4-6 பார்க்கிறோம். Chapter 1, John,

verse 4 says, abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself unless it abides in the vine, neither can you unless you abide in me. I am the vine, you are the branches. He who abides in me and I in him bears much fruit, for without me you can do nothing. If anyone does not abide in me, he is cast out as a branch and is withered, and they gather them and throw them into the fire, and they are burned. இங்கு இயேசு கிறிஸ்து புள்ளிகள் என்பது மார்க்க பிரிவினை சபைகளை குறிக்கும் விதத்தில் சொல்லி இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஒருவன் தண்ணீர் இழுத்திராவிட்டால் வெளியே எரிவுண்ட கொடியை போல அவன் எரிவுண்டு உலர்ந்து போவான் என்று தெளிவாக சொல்லுகிறார். எனவே இங்கே கொடிகள் என்பது மனிதர்களை தான் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஜனங்களின் ஒற்றுமைக்காக பிதான் எடுத்து ஜெபித்தார். அப்போஸ்தலனாகிய யோவானுடைய வார்த்தைகளை ஜாக்கிரதையாக கவனிங்கள். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதுமே அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் என்னிலையும் நான் உங்களையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றா இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று யோவான் அங்கே 17:20-21. I do not pray for this all one, but also for this who will believe in me through their will, that they all may be one, as you, Father, are you in me and I in you, that they also may be one is us, that they will may believe that you send me. நாம் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய போதனைகளை பின்பற்ற விருப்பம் இல்லாதவர்களாக இருந்தால் நாம் பிதாவிடத்தில் ஒற்றுமையாக எப்படி இருக்க முடியும்? ஆயிரக்கணக்கான மார்க்க பிரிவினைகள் சபைகளில் ஒற்றுமை இல்லாத நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அங்கே தொடர்ந்து பார்க்கின்றோம். ஒற்றுமை இல்லாத அவர்கள் இப்படி வாழ்வதனால என்ன ஒரு புரோஜனம்? எப்படி அவர்கள் ஒற்றுமையில் இருக்க முடியும்? ஆயிரக்கணக்கான மார்க்க பிரிவினை சபையில் ஒற்றுமில்லாத காரணத்தினால் தான் வித்தியாசமான போதனைகளை போதித்து அவர்களை பின்பற்றி வருகிறார்கள். இவர்கள் எல்லாரும் தவறான உபதேசத்தை உபதேசித்து அதை பின்பற்றுகிறார்கள். எப்படி கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்க முடியும்? அவர்கள் உண்மையாகவே ஒரே ஒரு சபை தான் உண்டு, அது கர்த்தருடைய சபை, அது கிறிஸ்துவின் சபை என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சபையானது அவர்கள் இன்னும் அதிகமாக வளர்வதற்கு தேவன் அவர்கள் ஆசீர்வதிப்பாராக. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த கிறிஸ்துக்குள் இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவாக முதிர்ச்சி அடைதல், அந்த சபைக்குள்ளாக இருந்து வேதாந்தத்தை இன்னும் கொண்டு முயற்சி அடைய வேண்டும் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்துவாக முயற்சி அடையும் பலன் பிரதானமாக நாம் ஜெப வாழ்வின் மூலமாகவும் வேதத்தை கருத்தாய் படிப்பதன் மூலமாகத்தான் கிடைக்கிறது. ஜெபத்திலும் வேதத்தை வாசிப்பதால் தான் ஒரு கிறிஸ்துவ முதிர்ச்சி அங்கே பெற்றுக்கொள்ள முடியும்.
ஆகினாலே இன்று நாம் எப்படி நம்முடைய சரீரமானது வயதுக்கேற்ற போல முயற்சி அடைகிறதோ அது போல் நம்முடைய ஞானம் அறிவானது உலக காரியங்களுக்கு ஏற்றது போல தன்னை மாற்றிக் கொள்கிறதோ அது போல் நம்முடைய ஆத்மாவை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும் நித்திய வாழ்க்கை சுதந்து கொள்வதற்கும் நம்முடைய சரீரத்தை அடக்கி கொடுக்கவும் நம்முடைய ஞானத்தை அங்கே நம்முடைய சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துவதற்கும் கிறிஸ்துக்குள் நம்ம என்ன செய்ய வேண்டும் ஜெபம் பண்ணுவதும் வேர்த்தி வாசிப்பதும் முதிர்ச்சி அடைகிறதா இருக்கின்றோம். அப்ப நம்முடைய சரீரத்தையும் ஞானத்தையும் எல்லாவற்றையும் ஒருநிலைப்படுத்தி நம் முயற்சி அடையும் போது கிறிஸ்துவராக நாம் காணப்படுகிறோம். நாம் ஜெபிக்கும் போது தேவனிடம் பேசுகிறோம், நம் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் நம்மிடம் பேசுகிறார். அப்போ சிறைய பவுல் நம் ஜெப வாழ்க்கையை தொடர்பாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவன் சுத்தமா இருக்கிறது. பாருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய அர்த்தம் மேன்மை அந்த காரியம் என்று சொன்னால், நம் ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இதுவரையும் நீங்கள் அதை யோசித்திருக்க மாட்டீர்கள், சிந்தித்திருக்க மாட்டீங்க, அது எப்போது பொழுந்திருக்கலாம். எப்ப நீங்க ஒரு காரியத்துக்கு அந்த ஒரு விஷயத்தை குறித்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் அதோடைய விளைவுகள் அதோடைய பண்புகள் என்னவென்று தெரிய ஆரம்பிக்கும். அதை ஜெபிக்கும் போதுதான் அதை குறித்து நீங்க அதிக திங்க் பண்ணும் போது என்ன செய்யணும், ஒரு நம்பிக்கையில்லாத ஒரு அவசுவாசம் உண்டாகும், அது குறித்து தவறான எண்ணங்கள் உண்டாகும், அது மிகவும் ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்கும். அப்ப என்ன செய்யணும், இடைவிடாம அது காரணம் ஜெபம் பண்ணணும். ஒருவேளை உங்களுடைய இறுதிய மூலையை வந்து மிகவும் குழப்பம் உண்டாயிருக்கிறது வைக்கப்படுகிறதா, அல்லது அந்த காரியத்தை குறித்து சந்தேகப்படக்கூடிய அளவு தள்ளப்படுகிறதா, உங்களை வேதனைப்படுத்தக்கூடியதா இருக்கிறதா, எதுவும் நடந்தாலும் சரி நம்ம என்ன செய்ய வேண்டும், அதுதான் அந்த வார்த்தை சொல்றது ஸ்தோத்திரங்கள் சொல்றாரு. எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய சிந்தனைகள் இருந்தாலும் சரி அவசரம் தோணாலும் சரி எதை தோணாலும் தேவன் ஸ்தோத்திரம் போயிட்டே இருங்க, ஆனாலும் இடைவிடாம அதற்கு ஜெபம் பண்ணிட்டே இருங்க. பாருங்கள், எல்லாவற்றையும் குறித்து தேவன் ஸ்தோத்திரம் அப்படி செய்வதே கிறிஸ்துவ சொற்கள் உங்களை குறித்து தேவன் சுத்தமா இருக்கிறது. எந்த சூழ்நிலையும் என் பிள்ளை என்ன செய்யறாங்க, என்னை ஸ்தோத்திரத்துக் கொண்டே இருக்கிறார், துதித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி அங்கே தேவனுடைய நாம முனைப்படுத்தா இருக்கிறது, நம்ம ஒரு மெச்சுக்குள்ளவராக இருக்கிறார் பார்க்கின்றோம். பாருங்கள், ஒன்று தசுனிக்கியர் அதை வாசித்து மலை ஒன்று தசுனிக்கியர் 5:17 வாசிக்கிறோம். பாருங்க ஆங்கிலத்துல தசுனிக்கியர் சாப்டர் 5 Pray without kissing. In everything, give thanks, for this is the will of God in Christ Jesus for you. பார்க்கின்றோம், ப்ரே வித்தவுட் சிசிங், இடைவிடாமல் என்ன செய்ய வேண்டும், ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பார்க்கின்றோம். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கருத்தோடு ஜெபிக்க வேண்டும். இப்ப இருக்க செய்ய வேண்டியது என்ன, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஒன்று குறைந்த 14:15 வாசிக்கின்றோம். பாருங்கள் ஆங்கிலத்திலே

Question 15. What is the conclusion? Then I will pray with the spirit, and I will also pray with the understanding. I will sing with the spirit, and I will also sing with the understanding. For understanding, for telling the Buddhi word. ஒரு எண்ணத்தோடு ஒரே சிந்தையோடு நான் பாடுவேன், நான் ஜெயிப்பேன் என்று சொல்கிறார். அக்ஞானவர்த்தியுடைய கிறிஸ்துருடைய நமக்கு சரீரமான மனநிலையும் நன்றியுள்ள இருதயமும் அவசியமாய் இருக்கிறது. வார்த்தைகளாவது கிரிகளாவது நீங்க எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் செய்து அவர் முன்னிலையை பிதாவின் தேவனை ஸ்தோத்தரிங்கள். பாருங்கள், ஆகினாலே நம் கிறிஸ்து இயேசுக்கள் அவர் வார்த்தையிலாவது கிரியினாவது எதை நீங்கள் செய்தாலும் அதெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செய்யுங்கள். கொலோசியர் சாப்டர் கொலோசியன்ஸ் சாப்டர் 3 வெர்ஷன் 17 அண்ட் வித் வாட் எவர் யூ டூ இன் வேர் ஆர் டிட் நீட் Do all in the name of the Lord Jesus, giving thanks to God the Father through Him. நம்ம தேவன் இயேசு கிறிஸ்துக்கு மூலமாக நன்றி செலுத்துவதாக இருக்கின்றோம். கிறிஸ்துவாகிய நம்முடைய அவைக்குரிய வளர்ச்சிக்கு வேதாமத்தை மிகவும் படிப்பது அவசியமாயிருக்கும். அப்போஸ்தலர்கள் பவுல் தீமத்துக்கு விபதமாக புத்திமதி சொன்னார், நீ வெட்கப்படாத ஊழிக்காரனாயும் சத்தியத்தை சத்தியவசம் நிதானமாய் பகுத்து போதிப்பனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி சாக்கிரதை ஏறு என்று ரெண்டு தீமத்தையோ இரண்டாம் அதிகாரம் 15 வாசிக்கிறான். அங்கிருத்தேன் செகண்ட் தீமத்தையோ செப்டர் 12 Version 50, be diligent to present yourself approved to God, a worker who does not need to be examined, rightly divided the word of truth. நம்முடைய ஜெப வாழ்வில் விசுவாசம் ஒரு முக்கியமாக கருணையாக இருக்கிறது. அதனால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்று ரோமர் 10:17 வாசிக்கின்றோம். ரோமன் சாப்டர் 10 வெர்ஷன் 17

So then it come be hearing, and hearing be the word of God. Hearing, கேள்விப்படுதல். தேவன் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்காத பட்சத்தில் நாம் உண்மையாக அவரிடம் விண்ணப்பிக்க முடியாது. மார்க்கதின நற்செய்தி புத்தகத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஜாக்கிரதையாக சிந்தீங்கள். பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்கிறீர்களோ அவர்களை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறேன். மார்க் சாப்டர் 11 வெர்ஷன் 24 Therefore, I say to you, whatever things you ask, then you pray, believe that you receive them, and you will have them. Receive them. Believe that you receive them, and you will have them. பெருமையான வார்த்தைகள் பாருங்கள் பிரியமானவர்களே. நாம் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொண்டோம் என்று சுவாசிக்க வேண்டும். இதுவரைக்கும் நம்ம அவசுவாசத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கோம், கிடைக்குமா கிடைக்காது. ஆனா தேவன் சொல்லித்தார், நீ வேண்டிக் கொண்டதை பெற்றுட்ட, உனக்கு தான் அது அப்படின்னு சொல்லித்தார். கண்டிப்பா நமக்கு தான், கண்டிப்பா நான் பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமாக தேடி நாடி ஓடிக்கொண்டது கையில கொடுப்பாரு தேவன். அது பர்சனா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எதுவா வேலை வாய்ப்பு பணம் சொந்தம் எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு அது கிடைச்சிருச்சு, நமக்கு தான் எல்லாமே. ஆனா நம்ம என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக உத்தமனா இருப்போம். அவருக்கு எது பிரியும்னு, அவருக்கு எது பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்காதுங்கிறத ஆராய்ந்து பார்த்து அவருக்கு பிடிக்கிறமாக நம்ம விஷயத்தை செய்வோம். ஆனா நமக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு அவர் என்ன செய்வாரு, நமக்கு பிடிச்சதான் அவர் தருவார். நமக்கு பிடிச்சதெல்லாம் கேட்டா கண்டிப்பா கொடுத்துட்டாரு, நமக்கு தான், நமக்கு தான். அதனால நம்ம ஹவுஸ் ஹவுஸ் கொள்ள வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேவன் நமக்கு கொடுத்துட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார், எதுவா இருந்தாலும் கொடுத்துட்டார். அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக ஆங்கிலத்தில் சொல்வதை நீங்கள் கவனித்தீர்களா? பாருங்கள், மிக தெளிவாக அழகா சொல்லுகிறார். Therefore I say to you, whatever things you ask when you pray, believe that you receive them and you will have them. அவர்கள் இந்த ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுங்க, எவைகள் என்ன அர்த்தம், எல்லாமே எதுவானாலும் கேளுங்க. மனசுக்கு என்ன பிடிக்குதோ அது தேவன் தெரியும், நம்ம கேட்டதெல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர்கிட்ட கேட்கும் போது நமக்கு தெரியும், அதனால அவர் நமக்கு கண்டிப்பா பாருங்க தெரியுமாங்களே. அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்தோம்னா நமக்கு பிடிச்சதெல்லாம் அவர் செய்வார். அதனாலே நமக்கு தேவைகளை என்ன செய்வார், கண்டிப்பாக அவைகளே பெற்றுக்கொள்வோம் என்று சுவாசிங்கள், நினைவு நம்பிக்கை வைங்க, அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும், நமக்கு உண்டு பண்ணி கொடுப்பார். நமக்குதான் எல்லாமே கண்டிப்பா நமக்கு கிடைச்சு. அவே அவே அவே நாம் ஜெபித்தாலும் வேதாந்தத்தை படித்தாலும் நேரத்தை செலவழிக்க தனிமையான நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஏகந்த வேலையில் நாம் வாழ்வின் முக்கியமான காரியங்களை குறித்து தியானிக்கலாம். குறிப்பாக நாம் பரமபிதா உண்டான நம் உறவை குறித்து அதிகமாக தியானிக்கலாம். சோ தி ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சோ டைமிங் யுவர் 24 ஹவர்ஸ் டைமிங், சோ வெரி இம்பார்ட்டன்ட் டைமிங் பைபிள் ரீடிங் individual prayer. Please come you timing individual impartment, very very impartment timing. So God is hip only.
ಪರಿಪ್ರಜ್ಞ ಅಭಿಯಾನ ಎಕ್ಸಾಕ್ಟ್ ಇರುತ್ತೆ ಯಾವ್ದು ಯೇಸು ನಮ್ಮತ್ತೆ ವಾಸ್ತಿಗ್ನೆ ದೇವತೆ ಆಶ್ರಯಿಸ್ತಾರೆ ದೇವತೆ ಮನ ಆಡ್ತಿತ್ತು ಇನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ದಾನಿಸ್ತಾರೆ ಆಮೇನ್.